0: காட்சி.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

சவரநேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். நிலையத்தில் நேரம் காலை 10 மணி. இன்று நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கோவை சேரன்மாநகர் ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இதோ நிகழ்ச்சிக்குள் செல்வோமா?

வணக்கம். என்ன சௌக்கியமா, நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நானும் நம்புறேன். சிறிது இடைவெளிக்கு பின்பு காற்றின்மை வரும் கீதத்துல உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சந்திக்கும் நான் அறிவிப்பாளராக கோவையிலிருந்து திறன் மாநகர் ராஜேஸ்வரி. என்னுடன் உறுதுணையாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு துணையாக இருப்பவர் சகோதரி ராமாபுர கனிஷியா சகோதரி அவர்கள். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கீதநேசன் சார் அவர்களுக்கும் எனது நன்றி. இந்த பாடல்கள் தொகுப்பை கேட்டு ரசித்து பதிவிடப் போகும் அத்தனை உள்ளங்களுக்கும் எனது நன்றியை முதலில் கூறிக்கொள்கிறேன். இப்போது ஒரு பக்தி பாடலுடன் நிகழ்ச்சியை துவங்கலாமா? அகத்தியர் படத்திலிருந்து பாடலை கேட்போம்.

என்ன நேர்களே, சிறப்பான ஒரு பாடலை பக்தி பாடலாக கேட்டீர்களா? இன்று ஒரு கான்செப்ட் என்னவென்றால், திரைப்பட இசையமைப்பாளர்கள் எத்தனையோ பேர்கள் இசையமைத்து ஏராளமான இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இதில் ஒரு சில இசையமைப்பாளர்களின் பாடல்களை இப்போது ஒன்றன் பின் ஒன்றாக நான் தேர்ந்தெடுத்து ஒளிபரப்ப இருக்கிறேன். முதலில் வந்தவர் குன்னக்குடி வைத்தியநாதன், அவரின் பாடல் தான் நாம் கேட்டு ரசித்தோம். சிறப்பான முறையில் அந்த பாடல் அகத்தியர் படத்துக்கு இசையமைத்திருப்பார். மிக அற்புதமாக பல பக்தி படங்களுக்கு இசையம் கொடுத்தவர் அவர். அவரை நம்மால் மறக்க முடியாது. அவரின் வயலின் என்றால் எல்லோருக்கும் உயிராக இருக்கும். அவரை பற்றி, அவரின் பெருமையை பற்றி நாம் சொல்ல வேண்டாம். அவ்வளவு சிறப்பான ஒரு இசையமைப்பாளர். அடுத்ததாக நாம் பார்க்க போகும் இசையமைப்பாளர் கேவி மகாதேவன். இவரும் தெலுங்கு உலகில் மிகவும் சிறப்பாக படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழ் பட உலகையும் அவர் விட்டு வைக்கவில்லை. இதில் இரண்டிலும் கோலோற்றிய சிறப்பான ஒரு இசையமைப்பாளர் தான் கேவி மகாதேவன். அற்புதமான பட பாடல்களை நமக்காக அவர் கொடுத்திருக்கிறார். இப்போது அவர் இசையமைத்த தூங்காத கண்ணென்று ஒன்று என்ற படத்திலிருந்து தான் நாம் பாடலை கேட்கப் போகிறோம். சிறப்பான ஒரு பாடல். இப்போது ஒரு கேள்வியை நான் உங்களிடம் கேட்கிறேன். தெரிந்தால் பதிவிடுங்கள் மேதலே. இந்த படத்தில் நடித்த கதாநாயகி

இந்த நேரத்திலே பாடல்களை கேட்டு ரசித்தீர்களா? கே வி மகாதேவன் எப்படி இனிமையாக பாடலுக்கு இசை தந்திருக்கிறார் என்று நாம் அறிந்து கொண்டோம் அல்லவா? நான் கேட்ட கேள்விக்கு சிறப்பாக விடையளித்தவர்கள் கோவையை சேர்ந்த பத்மா அவர்களும் தேன்மொழி சகோதரியும் சிறப்பாக விடையளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பின் இப்போது அடுத்த பாடல் கூட்டுப்புழுக்கள் படத்திலிருந்து பாடலை கேட்கப் போகிறோம். இது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்த பாடல். எம் எஸ் விஸ்வநாதனை பற்றி அவர் பெருமையை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம். ராமமூர்த்தியுடன் இணைந்து பல பாடல்களுக்கு இசையமைத்து சிறப்பாக கொடுத்தார். அதன் பின் தனியாகவும் அவர் சிறப்பான முறையில் மிகவும் அற்புதமான படப்பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறார்.

வாடிவன், நினைத்தாலே இணைக்கும், இதெல்லாம் எவர்கிரீன் சாங் அவர் கொடுத்ததே, இதையெல்லாம் நம்மால் மறக்க முடியுமா? அவரின் இசையில்தான் இப்போது பாடலை கேட்கப் போகிறோம். இப்போது கேள்வி என்னவென்றால், இந்த இசையமைப்பாளரின் மருமகள் ஒரு நடிகை, நிறைய படத்தில் நடித்திருக்கிறார், அவர் யார்? இந்த இசையமைப்பாளர் எம் எஸ் சுப்பநாதனின் மருமகள் ஒரு பிரபலமான நடிகை, அவரின் பெயரை தெரிந்தால் பதியிடுங்கள். நேரத்திலே இப்போது பாடலை கேட்கலாம்.

என்ன நேர்களே, சிறப்பான பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வந்தது அந்த படம். கூட்டுக்குழுக்கள் படத்தில் இருந்து பாடலை கேட்டோம். அந்த எம் எஸ் விஸ்வநாதனின் மருமகள் யார் என்று கேட்டிருந்தேன், நடிகை யார் என்று. அவர் சுலக்ஷனா என்று சிறப்பான பதிலை காயத்ரி சகோதரியும் அபிதா சகோதரியும் தேன்மொழி சகோதரியும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். புதிதாக காயத்ரி சகோதரியும் அபிலா சகோதரியும் இணைந்திருக்கிறார்கள். வருக வரவேன் வருக என்று வரவேற்கிறேன். சிறப்பான முறையில் பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒவ்வொரு பாடல் என்று தனிப்பக்கத்தில் என்னுடன் இணைந்து நான் நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறேன். ராஜேஷ் அவர்களும் புவனேஸ்வரி அவர்களும் கும்பகோணம் மனோகர் அண்ணா அவர்களும் இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போது அடுத்த பாடலுக்கு செல்லலாமா? அடுத்த பாடல் நெல்லிக்கனி என்ற படத்தில் இருந்து பாடல் வரப்போகிறது. சங்கர் கணேஷ் இசையில் மிகவும் சிறப்பான ஒரு பாடல் தான் என்று சொல்ல வேண்டும். சங்கர் கணேஷ் மிகவும் சிறப்பான முறையில் பல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். அதுவும் தேவர் படங்கள் என்றால் அவருக்கு அல்வா சாப்பிடுவது போல் எல்லா படங்களுக்கும் மேக்சிமம் இவர்தான் மியூசிக் அமைத்திருப்பார்கள். இருவர்களுமே சீரியலிலும் படத்திலும் நடித்து கூட இருக்கிறார்கள். சிறப்பான இசையமைப்பாளர்கள். அவர்கள் இசையமைத்த நெல்லிக்கனி படப்பாடலை இப்போது கேட்க போகிறோம். கேள்வி என்னவென்றால், இந்த படத்தில் சிவகுமாரும் சிவச்சந்திரனும் நடித்திருக்கிறார்கள். இவர்களுக்கு ஜோடியாக நடித்த கதாநாயகி யார்? சிவகுமாரும் சிவச்சந்திரனும் நடித்திருக்கும் இந்த படத்தில் அவர்களுக்கு ஜோடியாக நடித்த கதாநாயகி யார்? அவரின் பேரை குறிப்பிடுங்கள் பார்க்கலாம் நேர்களே. இப்போது பாடலை கேட்கலாமா?

என்ன நேர்களே, பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? சங்க கணேஷின் பாடல் அது. அடுத்ததாக நாம் கேட்க போகும் பாடல் காஷ்மீர் காதலி படத்தில் இருந்து பாடல் தர இருக்கிறோம். மிகவும் சிறப்பான முறையில் இந்த படத்துக்கு இசையமைத்திருப்பார். இந்த இசையமைப்பாளரை பற்றி தான் இப்போது உங்களுக்கு கேள்வி. இந்த இசையமைப்பாளரின் பெயர் என்ன? இவர் கன்னடத்தில் நிறைய படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார், தமிழில் ஒரு சில படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இளையராஜாவுக்கே குரு என்றால் பார்த்துக் கொள்ளுங்களேன். அவரின் சிறப்பானதை பற்றி நாம் சொல்லவே வேண்டாம். இந்த சிறப்பான பாடலை கொடுத்ததும் அவர்தான். அந்த இசையமைப்பாளரின் பெயர் என்ன? இந்த இசையமைப்பாளரின் பெயர் என்ன? குறிப்பிடுங்கள், பார்க்கலாம். இப்போது பாடலை கேட்கலாம்.

என்ன நேயர்களே, சிறப்பான பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கிறோம் அல்லவா? போன படத்துக்கு இசையமைத்தது ஜி கே வெங்கடேஷ், எம் எஸ் விஸ்வநாதன் அல்ல. ஏனென்றால் கன்னட படத்திற்கு நிறைய இசையமைத்து தமிழ் படங்களுக்கு ஒரு சில படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் என்று நான் கூறினேன் அல்லவா? ஆகவே அந்த படத்தின் ஜி கே வெங்கடேஷ் தான் காஷ்மீர் காதலி படத்துக்கு இசையமைத்திருக்கிறார். அதை சிறப்பாக அகிலா ஸ்ரீதர் அவர்கள் விடையளித்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது பாராட்டுகள். பின் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறார் மாட்டுத்தாவணி அழகரையாவும் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்களும் இணைந்திருக்கிறார்கள். வருக வருக என்று அவர்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்போது அடுத்த பாடலுக்கு செல்லலாமா? அடுத்த பாடல், இப்போது நீங்கள் கேட்கும் இந்த பாடலில் ஒரு இளையராஜா மிகவும் அற்புதமாக இசையமைத்திருப்பார். அவர் ஆரம்ப காலத்தில் மிகவும் அற்புதமான ஒரு இசையில் வந்த பாடல் தான் இந்த பாடலின் படம். ஒரு வசனத்தை ஒரு பிரபலமான நடிகர் பேசியிருப்பார். இந்த பாடலின் படத்தின் பெயரைத்தான் அவர் வசனமாக பேசியிருப்பார். அது மிகவும் பிரபலம். அது என்ன படம், என்ன யார் பேசியிருக்கிறார்கள் என்பதை தெரிவியுங்கள் பார்க்கலாம். இந்த படத்தின் பெயரைத்தான் ஒரு பிரபலமான நடிகர் வசனமாக பேசியிருப்பார். அந்த வசனம் மிகவும் பிரபலம். அந்த நடிகரும் மிகவும் பிரபலமான நடிகர். அவர் யார்? இப்போது பாடலை கேட்கலாமா?

0: என்ன நேர்களே, பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லவா? சிறப்பான விடைகளையும்
1: சிறப்பாக நமது சகோதரிகள் சகோதரர்கள் அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நாம் எனது பாராட்டுகள்.
0: நான் கேட்ட அந்த கேள்விக்கு இது எப்படி இருக்கு என்று சிறப்பாக முறையில் பதில் கூறி ரஜினிகாந்த் தான் அந்த வசனத்தை பேசியவர். சிறப்பாக கூறியவர்கள் சகோதரி தேன்மொழி அவர்களும் அகிலா ஸ்ரீதர் அவர்களும் காயத்ரி அவர்களும் சிறப்பான முறையில் கூறியிருக்கிறார்கள். இவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த சபரி வானிலையின் பண்பாடை ஒளிபரப்பில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்னுடன் இணைந்து சிறப்பான முறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் சகோதரி அனுஷியா சகோதரி அவருக்கும் எனது நன்றியும், இந்த வாய்ப்பளித்த கீதநேசன் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு பதிவு போட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் எனது பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தனிப்பக்கத்தில் ராஜேஷ், புவனேஸ்வரி, கும்பகோணம் மனவரண்ணா ஆகியோர்களும் பாடல்களை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இப்போது அடுத்த பாடலுக்கு செல்லலாமா? ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடல் இந்த முறையில் கொடுத்து கொண்டிருக்கிறோம். சிறப்பான முறையில் அடுத்ததாக இளையராஜாவுக்கு அடுத்ததாக கங்கை அமரன். இவரும் சில படங்களுக்கு மிகவும் அற்புதமாக இசையமைத்திருக்கிறார். இவரின் இசையை பற்றி நாம் கூறவே வேண்டாம். கரகாட்டக்காரனை எல்லாம் நாம் மறக்க முடியாது அல்லவா? மிகவும் சிறப்பான முறையில் இசையமைத்து கரகாட்டக்காரன் படத்துக்கு இசை இளையராஜா தான். ஆனால் இவர் எடுத்திருந்தார் அந்த படத்தை. இவர் ஒரு சகலகலா வல்லவன் என்று சொல்லும் அளவுக்கு பல்துறையில் திட்டவரைவர். கவிஞராக பல படங்களுக்கு கவிதை எழுதியும் பாடல்களை தந்திருக்கிறார். சிறப்பான முறையில் இந்த படத்துக்கு இசையமைத்திருப்பார். சட்டம் படத்தில் இருந்து பாடல் வரப்போகிறது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் யார்? இதுதான் கேள்வி. விடையளிங்கள், பார்க்கலாம். பாடலை கேட்டுக்கொண்டே

என்ன நேற்றே நான் கேட்டிருந்த கேள்விக்கு சிறப்பான முறையில் தேன்மொழி சகோதரியும் மாட்டுத்தாவணி அழகரையா அவர்களும் சிறப்பாக ஆனந்தவள்ளி பாலாஜி என்று அறிவித்திருக்கிறார்கள். சிறப்பான ஒரு விடைதான். அவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது அடுத்த இசையமைப்பாளரை பார்க்கலாமா? சிறப்பான முறையில் பல படங்களுக்கு இசையமைத்த ஒரு கன்னட இசையமைப்பாளர் தான். ஆனால் தமிழிலும் அவர் மிக சிறப்பான முறையில் பல பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். விஜய பாஸ்கர் என்ற இசையமைப்பாளர் தான். இவரின் இசையில் எத்தனையோ சிறப்பான பாடல்கள் வந்திருக்கிறது. இப்போது நாம் கேட்கும் படம் சௌந்தரியமே வருக வருக என்ற படத்தில் இருந்து பாடலை கேட்கப் போகிறோம். கேள்வி என்னவென்றால், இந்த படத்தில் இரண்டு கதாநாயகிகள் நடித்திருக்கிறார்கள். அந்த இரண்டு கதாநாயகிகளின் பெயரை குறிப்பிடவும். இந்த படத்தில் இரண்டு கதாநாயகிகள் நடித்திருக்கிறார்கள். அந்த இரண்டு கதாநாயகிகளின் பெயரை குறிப்பிடவும். தெரிந்தால் கூறுங்கள் பார்க்கலாம்.

என்ன நேர்களே, பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? விஜயபாஸ்கர் இசையில் வந்த பாடல் அது, மிகவும் சிறப்பாக இருக்கும். இந்த பாடலை கேட்டு ரசித்து இதற்குண்டான விடையை சிறப்பாக அளித்தவர்கள் அகிலா ஸ்ரீதர், தேன்மொழி சகோதரி, அழகரையா ஆகியோர்கள் சிறப்பான விடையை கொடுத்திருக்கிறார்கள். இவர்களுக்கு எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது அடுத்த பாடலாக இசையமைப்பாளர் ஷாம் மிக அற்புதமாக படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். நிறைய படங்கள் ஹிட்டான பாடல்கள் அவர் கொடுத்திருக்கிறார் என்று சொல்ல வேண்டும். மலையாளத்தில் இன்னும் சிறப்பான முறையில் நிறைய படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். தமிழிலும் அவர் இசையமைத்த பாடல்கள் மிகவும் சிறப்பான முறையில் வந்திருக்கிறது. இப்போது அடிலில் ஒரு பாடல்தான், ஷாமின் இசையில் மனிதனில் இத்தனை நிறங்களா என்ற படத்தில் இந்த அற்புதமான பாடலை யாராலும் மறக்க முடியாதல்லவா? இந்த பாடலில் பாடகருடன் ஹம்மிங் செய்திருக்கும் அந்த பாடகியின் பெயர் என்ன? இந்த பாடலில் பாடகருடன் ஹம்மிங் செய்திருக்கும் அந்த பாடகியின் பெயர் என்ன? இதுதான் கேள்வி. பாடலை கேட்போமா?

சில பாட பாடலை கேட்டு ரசித்தோம் அல்லவா? அந்த ஹம்மிங் குரலுக்கு சொந்தக்காரர் எஸ்பி சைலஜா என்று சிறப்பாக மதுரை மாட்டுத்தாவணி அழகரையா தெரிவித்திருக்கிறார். அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். சிறப்பான முறையில் பாடல்களை ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கும் ஒரு பாடல் என்று தொகுத்திருந்தோம். சிறப்பான முறையில் கேட்டு பதிவு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் எனது பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும். இப்போது அடுத்த பாடலாக இவ்வளவு சீதை என்ற படத்தில் இருந்து பாடலை கேட்க இருக்கிறோம். வி குமார் என்ற இசையமைப்பாளர் மிக அற்புதமாக மெலோடி கிங் என்று இவர்களை சினிமா உலகம் அறிவிக்கும் அந்த அளவுக்கு மெலோடி பாடல்களை நிறையாக இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். சிறப்பான முறையில் இசையமைக்கும் ஒரு அற்புதமான இசையமைப்பாளர் வி குமார் அவர்கள். அவரின் இசையில் வந்த இந்த பாடலை இப்போது கேட்டு ரசிக்க இருக்கிறோம். இந்த இவ்வளவு சீதை படத்தில் நடித்திருக்கும் ஹீரோ விஜயகுமார், அவரின் இயற்பெயர் என்ன? அந்த இந்த படத்தில் நடித்திருக்கும் ஹீரோ விஜயகுமாரின் இயற்பெயர் என்ன? இதை தெரிந்தால் குறிப்பிடுங்கள். பார்க்கலாம் நேர்களே, பாடலை கேட்கலாமா?

நேர்களே, இந்த அந்த பெயர் ஒரு குழப்பத்தை கொடுத்து விட்டது போலும். விஜயகுமாரின் இயற்பெயர் ராம்குமார் என்றுதான் கூறுவார்கள். ஒருவேளை அவருக்கு பஞ்சாட்சரம் என்று பெயரும் இருக்கலாமோ என்னவோ, அது எனக்கு தெரியவில்லை. பொண்ணுக்கு தங்க மனசு என்று அவரின் முதல் படத்தில் அவரின் பெயர் ராம்குமார் என்றுதான் வரும். அதற்கு பின் தான் விஜயகுமாராக படத்துக்காக மாற்றப்பட்டு அவர் விஜயகுமார் ஆனார். இதுதான் எங்களுக்கு தெரிந்த விஷயம். ஒருவேளை அவரின் பெயர் பஞ்சாட்சரமாக இருந்திருந்தாலும் இருக்கலாம், ஆகவே தவறொன்றும் இல்லை. ஆகவே இதற்காக பதிலளித்த காயத்ரி, அழகரையா, தேன்மொழி சகோதரி எல்லோருக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போது அடுத்த பாடலுக்கு செல்லலாமா? அடுத்த பாடல் பொண்ணு பிடிச்சிருக்கு படத்தில் இருந்து பாடலை கேட்க இருக்கிறோம். சந்திரபோஸ். இவர் மிக சிறப்பான ஒரு இசையமைப்பாளர். பல ரஜினிகாந்த் படங்களுக்கெல்லாம் இசையமைத்து மிகவும் சிறப்பான முறையில் இளையராஜா, எம் எஸ் சுத்தநாதன் எல்லாம் கோலோற்றி கொண்டிருந்த அந்த நேரத்தில் சந்திரபோஸ் ஒரு கலக்கு கலக்கினார் என்று சொல்ல வேண்டும். இவரின் பாடலுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் இருந்தது. சிறப்பான முறையில் அவர் பாடல்கள் இருக்கும். இப்போது அவர் இசையமைத்த படம் பொண்ணு பிடிச்சிருக்கு கேட்க போகிறோம். இவரின் சந்திரபோஸின் மனைவி ஒரு பாடகி. அவர் யார்? சந்திரபோஸ் இசையமைப்பாளரின் மனைவி ஒரு பாடகி. அவரின் பெயர் என்ன? தெரிந்தால் கூறுங்கள் பார்க்கலாம்.

சமயங்களே அறிவழகன் மங்கை அவர்களும் இந்த பெயரை அறிவித்திருக்கிறார். அவருக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். சிறிது நேரம் சில தவறுகள் நான் இழைத்திருந்தாலும் அதை மன்னித்துக் கொள்ளவும், பெயர் விட்டு போயிருந்தாலும். ஏனென்றால் அவர்கள் சிறப்பான முறையில் எனக்கு கூறுகிறார்கள், நானும் ஓரளவுக்கு அதை சமாளித்துத்தான் கூறிக்கொண்டிருக்கிறேன். ஆகவே அனைவரும் சிறப்பான முறையில் பதிவு போட்டுக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் நன்றியும் பாராட்டுக்களும். இப்போது பாடலை கேட்கலாம்.

என்னே பாடல்களை கேட்டதன் அல்லவா, சந்திரபோஸின் மனைவி அவர் ஒரு பாடகி என்று கூறியிருந்தேன். அவரின் முதல் மனைவி பெயரை சுமித்ரா என்றும் சுசித்ரா என்றும் இன்னும் இரண்டு பெயர்களையும் அவர்கள் போட்டிருக்கிறார்கள். எல்லோருக்கும் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். ஆனால் இல்லை, அவர் ஒரு பாடகி என்று கூறியிருந்தேன் அல்லவா, அவர் லலிதா சாகரி. அவர்தான் சந்திரபோஸின் இரண்டாவது மனைவியாக இருப்பவர். அவர் பிரபல பாடல்கள் பல பாடல்கள் பாடியிருக்கிறார். வாய்ப்பொழுப்பு படத்தில் பாடும் பாடல் எல்லாம் அவர் பாடியதுதான். சிறப்பான முறையில் திரையடைத்த அனைவருக்குமே எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இப்போது அடுத்த பாடலுக்கு செல்லலாமா? இப்போது வரும் பாடல் நாணயம் இல்லாத நாணயம் என்ற படத்தில் இருந்து ஒரு பாடல். சிறப்பாக இந்த முறைக்கு இந்த படத்துக்கு இசையமைத்திருப்பார் அந்த இசையமைப்பாளர். இவர் சிறிய இசையமைப்பாளர் என்றாலும் சிறப்பான பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறார். இவர் யார்? இந்த இசையமைப்பாளரின் பெயர் என்ன? சிறப்பான முறையில் பதிவிடுங்கள் நேர்களை. பார்க்கலாம், இந்த சிறப்பான பாடலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம்.

ஓகேக்கா. என்ன நேர்களே, சிறப்பான ஒவ்வொரு இசையமைப்பாளருக்கு ஒவ்வொரு பாடல் என்ற முறையில் இதுவரை சிறப்பாக பாடல் தொகுப்பு சென்றது என்று நினைக்கிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடித்திருக்கும். இத்தனையோ இசையமைப்பாளர்கள் இன்னும் இசையமைத்திருக்கிறார்கள், அதற்கு நேரம் பத்தவில்லை. ஆகவேதான் 12-13 இசையமைப்பாளரை மட்டுமே தேர்ந்தெடுத்தோம். நீங்கள் எல்லாம் கேட்டு பொறுமையாக விடையளித்தீர்கள். விஜய் ஆனந்த் என்று இப்போது முடிந்த பாடலுக்கு சிறப்பான முறையில் அழகர் ஐயா அவர்களும் தேன்மொழி சகோதரி அவர்களும் அகிலா சகோதரி அவர்களும் விடையளித்திருந்தார்கள். அனைவரும் நான் கேட்ட கேள்விக்கு சிறப்பான முறையில் விடையளித்து கலந்து கொண்டீர்கள். அவர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இதுவரை என்னுடன் இணைந்து சிறப்பான முறையில் எனக்கு உதவிகரமாக இருந்த அனுஷா சகோதரிக்கும் வீரமேசன் சார் இந்த வாய்ப்பை கொடுத்த அவருக்கும் எனது நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் 3 மணிக்கு மனோகரனா சில வித்தியாசமான பாடல்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். அந்த பாடல்களையும் கேட்டு உங்கள் பதிவுகளை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இப்போது ஒலிக்கும் பாடல் லட்சுமிகாந்த் பியாரிலால் என்ற இந்திய இசையமைப்பாளர் இசையமைத்த மங்கை ஒரு கங்கை படத்தில் இருந்து பாடலை இப்போது கேட்டு நாம் நிறைவு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகிறோம். நன்றி, வணக்கம்.

நிகழ்ச்சி நிறைவு பாடல் அழகாக ஒலித்துச் சென்றது. இதுவரை நம் சபரி வானொலியில் காற்றினிலே வரும் கீதம் என்ற நிகழ்ச்சியில் இன்றைய காலை அறிவிப்பாளராக கோவை சேரன்மாநகர் ராஜேஸ்வரி அவர்களின் தொகுப்பில் ஒரு சில படப்பாடல்களும் வித்தியாசமான ஒரு இசையமைப்பாளர்கள் இசையமைத்த பாடல்களும் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் மற்றும் நில இயக்குனர் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்று பிற்பகல் 3 மணிக்கு இதயரகம் நிகழ்ச்சியில் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில்தான் பாடல்கள் வலம் வர இருக்கின்றது. நாம் எப்பொழுதுமே அப்படிப்பட்ட பாடல்களை கேட்டு ரசித்தே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான அருமையான துள்ளலான சூப்பரான பாடல், அந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம் நேயர்களே. இதுவரை இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருந்த நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. பிற்பகல் 3 மணிக்கு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.

சபரி வானொலி நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய பிற்பகல் வணக்கம். நிலையத்தின் நேரம் பிற்பகல் 3 மணி. இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஜானகம்யா ஜானகம்மா பாடிய ஒரு சில துள்ளான பாடல்தான் வலம் வர இருக்கின்றது. இந்நிகழ்ச்சியில் வரும் பாடல்களை கேட்டு ரசித்து உங்கள் கருத்துக்களையும் வாழ்த்துக்களையும் பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்களே. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. தொடக்கத்தில் ஒரு அழகான ஒரு அருமையான பாடல், படம் தூங்காதே தம்பி தூங்காதே. ஆனால் நான் நன்றாக தூங்கி எழுந்து நம் நிகழ்ச்சியில் இணைந்தேன். ஏனென்றால் இன்று மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் அப்படிப்பட்ட ஒரு பாடல்தான் வலம் வர இருக்கின்றது. குதூகூலமான பாடலும் குழுகுழு என்று பாடலும் ஒரு அருமையான அழகான பாடல். இதோ பாடலுக்குள் செல்வோம். அட ராமா நம்ம கிட்ட டுப்பு விடலாமா. இதோ இந்த பாடலுக்கு குரல் கொடுத்தவர் எஸ் ஜானகி அம்மா. பாடலின் இடம்பெற்ற படம் தூங்காதே தம்பி தூங்காதே. யாரும் தூங்க வேண்டாம், பாடலை கேட்டு ரசித்து பதிவிடுங்கள் நேயர் சொந்தங்கள்.

அழகான அருமையான பாடல், ஜானகம்மா குரல் பாடல் ஒலித்துச் சென்றது. இதய ராகம் நிகழ்ச்சியில் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், தேன்மொழி அவர்கள், சோழச்சேரி தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சியை சிறக்க வாழ்த்துக்கள் என்று நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் சகோதரி, நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்றும் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள், நன்றி. அடுத்து சோழச்சேரி விஜய அரசுகுமார் அவர்களும் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்கள் என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், வாருங்கள் சகோதரி. அட ராமா பாடல் அழகு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு விஜய அரசுகுமார் அவர்கள். அடுத்து அம்பத்தூர் அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஜானகி குரல் வளம் அழகோ அழகு என்று பாராட்டி உள்ளார்கள். ஆமாம் ஆமாம், இதற்கு மேலேத்தான் இருக்கின்றது. அவர்களுடைய குரல் வள பாடல்களை கேட்டு நாம் எப்படி துள்ளலாக இருக்க போகிறோம் என்று பார்ப்போம், நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் டூப் விட்டாதான் இந்த காலத்தில் பிழைக்க முடியும், சூப்பர் அழகான அருமையான பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அடுத்த பாடலுக்கு செல்வோம். நானும் ஒரு தொழிலாளி இந்த படத்திலிருந்து, ஆயிரத்தில் நீ ஒருத்தன் ஆண் அழகன், இதோ இந்த பாடலை கேட்டு ரசிப்போம்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்டேன் நேயர் சொந்தங்கள். தேன்மொழி அவர்கள் சூப்பர் சாங் என்னும் பாராட்டி உள்ளார்கள். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் நிகழ்ச்சி சிறக்க வாழ்த்துக்களக்கா என்று நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள். வாருங்கள் தம்பி, நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர் ஆஹா ஆஹா அருமை பாடல் ஆயிரத்தில் நீ ஒருத்தன் சிறப்பு சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. அறிவழகன் மங்கை அவர் 10 நிமிடம் போராட்டத்திற்கு இப்பத்தான் வானொலி ஒலிக்கின்றது, ஏன் என்ன ஆச்சு அதற்கு, தலைமலை போடுங்க மண்டமலைய, ஏ ஜானகம்மா பாடல் கேட்பதற்கு அதற்கு விருப்பமில்லையோ, பரவாயில்ல இப்பொழுதாவது கேட்கிறீர்கள் அல்லவா, நன்றி. அடுத்து சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் ஜானகம்மா குரலில் 1000இல் நீ ஒருத்தன் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள், நன்றி. இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் 100% உண்மை மனோகர் ஐயா ஆனழகன்தான் கோடியில் ஒருவன் அவர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார். இதுதான் உண்மை, நான் சொல்ல வேண்டும் என்று நினைத்தேன், நம் இயக்குனர் ஐயா அவர்களே பதிவில் போட்டு விட்டார்கள். ஆனழகன் என்றால் ஆனழகன்தான் என் அருமை அண்ணா, சூப்பர் சூப்பர். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் ஜானகம்மா குரல் பாடல் இனிமை சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் 1000இல் நீ ஒருத்தன் ஆனழகன் பார்த்ததில்லை கமல் அழகுதானே, திரையுலகத்தில் கமல் அழகு, இப்பொழுது நம் சபரி வானொலியில் அழகு யார் என்றால் நம் கும்பகோணம் மனோகர் அண்ணாதான். ஆனழகன் இதற்கு மேல் அவருக்கு ஒரு பட்டப்பெயர் நம் சபரி வானொலி கொடுத்துள்ளது, சிறப்பு சிறப்பு. மிக இனிமை இந்த பாடல் என்றும் பாராட்டி உள்ளார்கள் தேன்மொழி அவர்கள் ஒலித்த பாடலுக்கு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு, இன்று நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் மனோகர் அண்ணா அவர்களுடைய விருப்பத்தில் ஜானகம்மா பாடிய ஒரு சில துள்ளலான படப்பாடல்கள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நேயர் சொந்தங்கள் தனிப்பக்கத்தில் பாடலை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணாவும் மற்றும் இவர்களுடன் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அழகான அருமையான பாடல்தான் வலம் வந்து கொண்டிருக்கின்றது. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:15. இதோ அடுத்த பாடலுக்கு போவோம். அடுத்த வாரிசு இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல். ஏபிசி வாசித்து சென்றதா? பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அகிலா ஸ்ரீதர் அவர்கள் சூப்பர் சாங் என்னும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு விஜய் அரசகுமார் அருமையான பாடல் என்னும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஏபிசி வாசித்ததை விட டி தான் நிறைய வாசித்திருக்கிறேன், சூப்பர் சாங், அருமை பாடல் என்று பாராட்டி உள்ளார்கள். ஒரு நகைச்சுவையான ஒரு பதிவு. நன்றி. அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் 4 மணிக்கு டீ குடிக்கவே தேவையில்லை, இந்த பாடல்களே நம்மை சுறுசுறுப்பாகுகின்றது அப்படிங்களா? சரி சரி, மிக்க நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். குரு இந்த படத்தில் இருந்து மாமனுக்கு பரமக்குடி, மச்சினிக்கு தூத்துக்குடி. ஆனால் இந்த பாடல்களை தொகுத்தனுப்பிய என் மனோகர் அண்ணா அவர்களுடைய ஊர் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் கணபதி நகர். எஸ் மனோகர், இதோ இந்த பாடலையும் கேட்டு ரசிப்போம். குரு படத்தில் இருந்து மாமனுக்கு பரமக்குடி, மச்சினிக்கு தூத்துக்குடி, இதோ.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள், உலக நாயகன் ஊர் பரமக்குடிதானே என்று குறிப்பிட்டுள்ளார். ஆமாம். அடுத்து இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள், மாமனுக்கு பரமக்குடி மச்சினிக்கு தூத்துக்குடி, பாடல் சூப்பர், ஆனால் எனக்கு மச்சினியே இல்லையே என்று ஒரு வருத்தத்துடன் ஒரு பதிவு. வரட்டும் வரட்டும், இன்று இருக்கு பாருங்க உங்களுக்கு ஜெயா, வரட்டும். ஒரு நகைச்சுவான ஒரு பதிவு தான், அவ்வளவுதான், நன்றி. அடுத்து விஜய் அரசகுமார் அவர்கள், சூப்பர் அட்டகாசம் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒழித்த பாடல் ஆகா, அகிலா ஸ்ரீதர் அவர்கள் வந்து விட்டார்கள். அழகாக ஒரு துள்ளலான நடனத்துடன் ஆடிக்கொண்டு துள்ளலான இசை, உற்சாகமான பாடல், மகிழ்ச்சி ஆர்ப்பரித்து ஆட்டம் போட வைத்த பாடல் என்று ஆடிக்கொண்டு பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். மேச்சேரி அறிவழகன் தம்பி அவர்கள், கீதநேசரையா அவர்கள் போட்ட பதிவுக்கு ஐயோ பாவம் என்று ஒரு பரிதாபமான ஒரு பதிவு. மச்சினிச்சு அவருக்கு இல்லையாம், அது யாருக்கு? கீதநேசன் ஐயா அவர்களுக்கு. அதற்கு அந்த பதிவு. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களை நன்றிகளும் தெரிவித்து கொண்டு, இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் நம் சபரி வானொலியில் ஜானகி அம்மா பாடிய ஒரு துள்ளலான ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. நேய சொந்தங்கள் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர்களும் ஆட்டம் போட்டுக்கொண்டு அங்கு ஆடும் ஒரு அழகு இங்கு எனக்கு தெரிகிறது ஞானக்கண்ணில். அழகான ஒரு பாடல்தான். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:27. அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஒரு மரத்து பறவை. இந்த படத்திலிருந்து கரும்பு முறிக்க போன பொன்னே, இதோ இந்த பாடல். இந்த பாடலை எப்படி தான் கண்டுபிடித்தார் என்றே தெரியவில்லை மனோகர் அண்ணா அவர்கள். கரும்பு முறிக்கிறதாம், ஏபிசி வாசிக்கிறதாம், ஆயிரத்தில் ஒருத்தனாம், அட ராமா நம்ம கிட்ட டூப்பு விடாதே, என்ன ஒரு அழகான ஒரு பாடல்கள் பாருங்கள். இன்று நம் சபரி வானொலி வளம் வந்து கொண்டிருக்கின்றது அவருடைய தொகுப்பில். இதோ இந்த பாடலுக்கு செல்வோம். கரும்பு முறிக்க போன பொன்னே பாடலின் இடம்பெற்ற படம் ஒரு மரத்து பறவை.

அழகான அருமையான ஒரு பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இதற்கு முன்பு ஒலித்த பாடலுக்கு ஒரு பதிவு. மேச்சேரி அறிவழகன் தான் அந்த பதிவை போட்டார் என்று நினைத்தேன், ஆனால் அது அல்ல. அகிலா ஸ்ரீதர் அவர்கள்தான் கீதநேசன் ஐயா அவர்களுக்கு பரமக்குடிக்கு மச்சினி தூத்துக்குடி அந்த பாடலுக்கு மச்சினி இல்லை என்று சொன்னதுக்கு ஐயோ பாவம் என்று போற்றுள்ளார். அந்த பதிவை நான் அறிவழகன் மங்கை என்று படித்துவிட்டேன், மன்னிக்க வேண்டும். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் போட்ட பதிவு அது. இப்பொழுது ஒலித்த பாடலுக்கு விஜய் அரசுகுமார் அவர் வேற லெவல் என்றும் பாராட்டி உள்ளார்கள். மேச்சேரி அறிவழகன் மங்கை இதுவரை கேட்காத பாடல், மிகவும் அருமை, சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். அகிலா ஸ்ரீதர் அவர்கள், கரும்பு முறிக்க போன பொன்னை எறும்பு கடிச்சதாம், அதிகம் கேட்டிராத பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள் வேற லெவல் என்ற விஜய் அரசுகுமார் ஆமா பா என்று ஒரு அந்த எப்படி சொல்வது, அந்த ஒரு படத்தில் ஒருவர் ஒரு மொட்டையை அடித்து கொண்டு எனக்கு அது சொல்ல தெரியவில்லை, அவரை கண்முன் கொண்டு வந்துள்ளார் ரகுபதி தம்பி அவர்கள். விஜய் அரசுகுமார் போட்ட பதிவு ஏனென்றால் நம் நிகழ்ச்சியில் இணைந்துள்ளார்கள், ஊருக்கு சென்று வந்துவிட்டார் போல இருக்கு. நன்றி. அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள், கரும்பு முறிக்க போன பொன்னை எறும்பு கடித்ததாம், இது போன்ற பாடலை தேர்வு செய்த மனோகரன் ஐயாவுக்கு எப்பவுமே குறும்புதான் என்று ஒரு அழகான ஒரு பதிவு, சூப்பர் சூப்பர், பாடலுக்கும் சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து கரூர் ரகுபதி தம்பி அவர்கள், என் செல்போனுக்கு என்ன ஆச்சு, கட்டாய கட்டாயி காலையிலிருந்து எல்லா வானொலியிலும் வருகிறது என்று ஒரு எது என்னன்னு தெரியவில்லையே, அந்த உங்கள் செல்போனுக்கு என்ன ஆச்சு என்று தெரியவில்லையே. அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள், ரகுபதி போட்ட ஒரு பதிவுக்கு, பெரிய பூசணிக்காயை வாங்கி திருஷ்டி சுற்றி போடுங்க அண்ணா, சரியாகிவிடும். ஏன்னா இவர் பஞ்சாயத்துக்கு போகிறார் அல்லவா, தப்பு தப்பாக பஞ்சாயத்து பண்ணுவார் போல, அந்த செல்போனுக்கே பிடிக்கவில்லை, அதுதான். நன்றி நன்றி. ரகுபதி அவர்கள், மொட்டை ராஜேந்திரனை கண்முன் கொண்டு வந்துள்ளார். ஓஹோ, மொட்டை ராஜேந்திரன் அவருடைய பெயர் எனக்கு தெரியாது தம்பி, அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியாது நடிகர் பெயர் எல்லாம், பழைய நடிகர்கள் என்றால் எனக்கு தெரியும். சரி, அழகான பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். ஆயிரம் வாசல் இதயம் இந்த படத்திலிருந்து இதோ கிச்சு கிச்சு தாம்பாலம்.

அழகான அருமையான பாடல் கிச்சு கிச்சு தாம்பாலம் ஜானகி அம்மா குரலில் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் ரகுபதி தம்பி அவர்கள் செல்போனை சரியாகவில்லை என்று போட்ட பதிவுக்கு அறிவகன் மங்கை அவர்கள் பூசணிக்காய் உடைத்து போடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, இல்லை தூக்கி போடுங்கள் என்று சொன்னார்கள் அல்லவா, அதற்கு அகிலா ஸ்ரீதர் அவர்கள் செல்போனை தூக்கி போட்டால் சரியாகிவிடுமா என்று ஒரு கேள்வி கேட்டு உள்ளார்கள். சூப்பர், இது நல்லா இருக்கு என்றும் அறிவழகன் மங்கை அகிலா ஸ்ரீதர் போட்ட பதிவுக்கு. அடுத்து செல்போனை தூக்கி போட வேண்டாம், எனக்கு இப்பொழுது ஒரு ஞாபகம் வருகின்றது. நகைச்சுவை நடிகர் சிங்கமுத்து எல்லாருக்குமே தெரிந்த கதை, வடிவேலுக்கும் அவருக்குமே ஆகாது. சிங்கமுத்து மணி அவருடைய மகன் மாமதுரை என்ற படத்தில் நடித்தார். அதில் வடிவேலு ஒரு கதாபாத்திரம் அவருக்கு வரும் நகைச்சுவையாக. செல்போன் சரியாகவில்லை என்று ஒருவர் செல்போனை எடுத்து வந்து கையில் கொடுப்பார். அப்பொழுது நான் சரி பண்ணுறேன் என்று சொல்லி இரண்டாக பிளந்து இது ஃபோனு ஆன் ஆகலை, இதை கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்க அப்படின்னு எடுத்து வந்து கொடுப்பார். இவர் என்ன பண்ணார், சுற்றி எடுத்து ஒரே தட்டா மண்டையில் போட்டு ரெண்டாக பிளந்து இந்தா ஃபோன் சரியாயிடுச்சு எடுத்துன்னு ஓடிப்போ அப்படின்னு ஒரு அந்த மாதிரி கதையாக இருக்கு இந்த நகைச்சுவையான பதிவு. சூப்பர் சூப்பர். அடுத்து அறிவழகன் மங்கை அவர்கள் போட்ட பதிவுக்கு முடி நிறைய இருந்த டி ராஜேந்திரன் ஒன்றுமே இல்லைன்னா மொட்டை ராஜேந்திரன் என்று நம் கீதநேசன் ஐயா அவர்கள் போட்ட பதிவுக்கு அறிவழகன் மங்கை அவர்கள் போட்டுள்ளார்கள். நன்றி. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் பேஷ் பேஷ் என்றும் ஆஹா பேஷ் பேஷ் என்றும் ஒரு அழகான ஒரு பீப்பாவை பாப்பா இல்லை இது பீப்பாவை ஆடவிட்டு அழகு பார்த்து கொண்டிருக்கின்றார். சிறப்பு. அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள் முடி நிறைய இருந்த டி ராஜேந்திரர் ஒன்றுமே இல்லை என்றால் மொட்டை ராஜேந்திரன் என்று ரகுபதி தம்பி அவர் போட்ட கீதநேசனருக்கு அழகான ஒரு ஆண்மகனை கண்முன் கொண்டு வந்துள்ளார் ரகுபதி தம்பி அவர்கள். சிறப்பு. எங்கு கண்டுபிடிக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. அகிலா ஸ்ரீதர் அவர்கள் முறைத்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் போட்ட பதிவுக்கு எல்லாம். நன்றி. சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் அழகான துள்ளல் பாடல் சூப்பராக இருக்கின்றது என்று பாராட்டி உள்ளார்கள். அடுத்து கீதநேசன் ஐயா அவர்கள் கிச்சு கிச்சு பண்ணா எத்தனை பேர் போடா பண்ணின்னு சொல்லுவீங்க என்று ஒரு பதிவு அந்த பாடலுக்கு. ஆமாம், இந்த படம் இந்த வசனம் முதல்வன் படத்தில் இரு வரும். வடிவேலை தான் யாராச்சும் கிச்சு கிச்சு பண்ணா எதிரி செல்போனில் பேசிக்கொண்டே இருப்பார்கள், யாராவது அவர் கிச்சு கிச்சு பண்ணா போடா பண்ணி அப்படி என்று சொல்வார். இந்த வசனத்தை இப்பொழுது கண்முன் கொண்டு வந்துள்ளார் நம் கீதநேசன் ஐயா அவர்கள். சிறப்பு. சூப்பர். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் கிச்சு கிச்சு தாம்பலம் இனிய துள்ளல் பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். கீதநேசன் ஐயா அவர்கள் ரகுபதி அவர் போட்ட ஐயோ இந்த விளையாட்டுக்குத்தான் நான் வரவில்லையே என்று பாராட்டி உள்ளார். வாங்க வாங்க, விளையாடி கொண்டே பாடல் கேட்டால்தான் ஒரு சிறப்பு நம் நிகழ்ச்சி. சூப்பர். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் ஒன்றும் தெரியாத போல உட்காந்து விட்டார் வடிவேல் போல. சிறப்பு. கீதநேசன் ஐயா அவர்கள் அருமையான பாடல் என்றும் கல்யாணம் முடிஞ்சு பேரன் பேத்து எல்லாம் எடுத்து விட்டார், இனி இரண்டாம் கல்யாணம்தான். யாருக்கு? பாடலை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர்களுக்குத்தான், வேற யாருக்கும் இல்லை. கிச்சு கிச்சு தாம்பூலம் அந்த பாடலுக்காக இந்த பதிவு. சூப்பர். பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களின் நன்றியிலும் தெரிவித்து கொண்டு அடுத்த பாடலுக்கு செல்வோம். உயிர் உள்ளவரை உஷா, இதோ இந்த பாடல்.

அம்மாடியோ அழகான ஒரு துளலான பாடல் ஒலித்துச் சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேசந்தங்கள் விஜய் அரசுகுமார் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் உயிர் உள்ளவரை உஷா படப்பாடல் செம சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. ரகுபதி தம்பி அவர்கள் பாடலுக்கு ஏற்றாப்போல் இசைத்தாளத்தை தட்டி கொண்டும் சரி நாம் கிளம்புவோம் என்று ஒரு பையை கையில் தூக்கி கொண்டு கிளம்புகிறார். இது என்ன வேலை? இது ஒரு பையை கையில் தூக்கி கொண்டு கிளம்புகிறீர்கள் அல்லது என்றால் ஒரே ஓட்டமாக ஓடுகிறீர்கள் அல்லது கோப்பையை கையில் வைத்து மல்லாக்கப்படுகிறீர்கள், இதுவா ஒரு வேலை? நம் நிகழ்ச்சி வளம் வந்து கொண்டிருக்கின்றதல்லவா? நடுவில் இப்படி போனால் எப்படி? ஒரு பஞ்சாயத்து தலைவரே இப்படி பண்ணால் நாங்கள் எல்லாம் எங்கே செல்வது? சூப்பர் சூப்பர், அழகான ஒரு அருமையான ஒரு பதிவு, நகைச்சுவையான பதிவு தான். ஒன்றும் தப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அடுத்து மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் பாடலுக்கு இசை சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். சரவணப்பட்டி காயத்ரி அவர்கள் பாடல் செம அற்புதம், கேட்டு வெகு நாளாகிவிட்டது என்றும் பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அறிவழகன் மங்கை அவர் மை விழியை அசைத்து மகுடி இசைப்பேன் அந்த பாடல் வரியை அழகாக குறிப்பிட்டுள்ளார். சூப்பர். அகிலா ஸ்ரீதர் அவர்கள் உற்சாகமாய் இனிமையாய் துள்ளலாய் அழகான பாடல் சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி இந்த பாடல் சிறு வயது டென்ட் கொட்டாயில் போடுவார்கள் மூன்று பாடல்கள் வெளியே. அப்படியா? சரி. வீதி உள்ள பாடல்கள் மீதி உள்ள பாடல்கள் தியேட்டருக்குள்ளேவே கேட்டு ரசிப்போம் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. இந்த பாடல்கள் சிறு வயதில் டென்ட் கொட்டாயில் போடுவார்கள் மூன்று பாடல்கள் வெளியே மீதி உள்ள பாடல்கள் தியேட்டருக்குள்ளவே போடுவார்கள் என்று ஒரு அழகான ஒரு பதிவு. சூப்பர் சூப்பர். உயிர் உள்ளவரை உஷா இந்த படத்திலிருந்து இந்த பாடல்களுக்காக ஒரு பதிவு. இன்று இதய ராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஜானகியம்மா பாடிய ஒரு துளலான ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. தனிப்பக்கத்தில் கோவை ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி புவனேஸ்வரி பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகரோட நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமபுரம் அனுசுயா. நிலையத்தில் நேரம் பிற்பகல் 3:52. அடுத்து எங்கள் குரல் இந்த படத்திலிருந்து சுகம் சுகம் அது தரும் தரும். இதோ இந்த பாடல்.

அழகான அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், அறிவழகன் மங்கை அவர்கள், ரகுபதி அவர்களுக்காக இந்த ஒரு பதிவு. பேருக்குத்தான் நாட்டாமை, ஒரு பதிவு சரியாக போடுறீங்களா அப்படி என்று கேட்டுள்ளார். அவர் நாட்டாமை எப்படி போடுவார், பஞ்சாயத்து பண்ண தான் சரியாக இருக்கும். அடுத்து தேன்மொழி அவர்கள், மனோகர் அண்ணா என்ன இப்படி அசத்துறீங்களே என்று இந்த பாடலுக்கு. அவர் வாலிபம் திரும்புகின்றது இப்பொழுது, இரண்டாவது கல்யாணம் பண்ண போகிறோம், பின்னை பார்த்து விட்டோம், திருமணத்திற்கு கூடி சீக்கிரம் எல்லோரும் அழைப்போம், வாருங்கள், ஆசீர்வாதம், அவர் கையால் வாங்கி கொண்டு செல்வோம். அடுத்து ரகுபதி தம்பி அவர்கள், அறிவழகன் மங்கை போட்ட பதிவுக்கு நாங்கள் இப்படித்தான், நான் இப்படித்தான் என்று ஒரு ஒரு நகைச்சுவையாக ஒரு தெம்மாங்கான ஒரு ஒரு பதிவு. அடுத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார், யாரையோ தெரியவில்லை, தெரியும் தெரியும் எனக்கும், அவரும் கூடிய சீக்கிரம் வருவார், ஏதோ ஒரு வேலையாக இருப்பார் போல. வரவில்லை என்று இவர் ஓடிக்கொண்டே இருக்கின்றார், ஓடுங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள், ஓடிக்கொண்டே இருங்கள், ஒரு இடமாக நின்று விடுங்கள், அது போதும். அழகான ஒரு பதிவு. அகிலா ஸ்ரீதர் அவர்கள், சுகமான பாடல், சூப்பர் என்றும் பாராட்டி உள்ளார்கள். ரகுபதி தம்பி அவர்கள், பாடல் கேட்டவர் ஒரு சின்ன குழந்தையாக ஆடிக்கொண்டு பாடலை ரசித்து கொண்டிருக்கின்றார்கள். சிறப்பு அறிவழகன் மங்கையவர், இதயராகம் பாடல்கள் எல்லாமே சுகம்தான், பாடல்கள் தான் சுகம் தரும் பாடல்கள் தான் என்று சூப்பர் என்று பாராட்டி உள்ளார்கள். நன்றி. அடுத்து அகிலா ஸ்ரீதர் அவர்கள், இதயம் கடிந்த வாழ்த்துக்கள், இதயத்தை கேட்ச் பண்ணி அனுப்பி கொண்டிருக்கின்றார்கள். இதோ நானும் பிடித்து கொண்டேன் இதயத்தை. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள், பாடல் இனிது, நன்றி என்றும் பாராட்டி உள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு, பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நடிகளும் தெரிவித்து கொண்டு, அள்ளி கொடுமாமா கண்ணுக்குள்ள தூக்கம் போச்சு, இந்த பாடலின் இடம்பெற்ற படம் தெற்குத்தி கல்வன். இதோ தெற்குத்தி கல்வன் இந்த படத்திலிருந்து, அள்ளிக்கொடு மாமா கண்ணுக்குள்ள தூக்கம் போச்சு. என்ன ஒரு அழகான அருமையான பாடல் பாருங்க. என் அண்ணாவை ஒரு கேள்வி கேட்கிறார்கள், என்ன பண்ணாரோ தெரியவில்லை அந்த பெண்ணை. இதோ இந்த பாடல்.

சூப்பரான அழகான ஒரு அருமையான பாடல் ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், கீதநேசன் ஐயா அவர் பாடலை கேட்க சுகம் சுகம், ஆனால் இங்கு வெயிலின் தாக்கத்தால் சுகம் இல்லையே என்று பாராட்டியுள்ளார்கள். ஆமாம், நாம் இருக்கும் பகுதியில் வெயில் மண்டையை புலந்து கொண்டு தான் இருக்கின்றது. என்ன பண்ணுவது, அனுபவிப்போம். அதற்கு அறிவழகன் மங்கை அவர்கள், நான் மழையை வர சொல்கிறேன் ஐயா, வருத்தம் வேண்டாம். சொல்லுங்கள் சொல்லுங்கள், நம் நிகழ்ச்சி இன்றும் மூன்று பாடல் முடிகிறதுக்குள்ளாக மழை வருகிறதா என்று பார்ப்போம். நன்றி. நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் ஒலித்த பாடலுக்கு இந்த பாடல் டி ராஜேந்திரன் பாடலின் இசைத்தழுவல் போலிருக்கே என்று ஒரு பதிவு. ஆமாம், நேத்து ராத்திரி தூக்கம் போச்சிடி, அந்த ஒரு இசையில் தான் இந்த பாடல் அமைந்த பாடல். சூப்பர் சூப்பர், நன்றி. அடுத்து விஜய் அரசுகுமார் அவர்கள் சூப்பர் சாங் என்றும் பாராட்டி உள்ளார்கள் ஒலித்த பாடலுக்கு. நன்றி. தேன்மொழி அவர்கள் அரிதான பாடல்களும் சினுங்கலான பாடல்களையும் தேர்வு செய்த மனோகரன் அண்ணாவுக்கு வாழ்த்துக்கள் என்று பாராட்டி உள்ளார்கள் சிறப்பு என்றும். ஆமாம் ஆமாம், இன்று தப்பித்து கொண்டார் நம் மனோகர் அண்ணா அவர்கள். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியை கீதநேசன் ஐயா அவர்கள் ஒலிக்க விட செய்திருந்தால் அவருக்கு தங்க கிரீடம், வைர கிரீடம், இன்னும் எத்தனையோ கிரீடங்கள் அணிந்திருப்பார் நம் மனோகர் அண்ணா அவர்களுக்கு. நம் கீதநேசன் ஐயா அவர்கள் தப்பித்து கொண்டார் மனோகர் அண்ணா அவர்கள். நானும் இந்த ஒவ்வொரு பாடலுக்கும் எப்படி என்று பேசுவேன், ஆனால் வேண்டாமே, பாவம் அண்ணாவை அப்படிலாம் பேசக்கூடாது, அப்படிலாம் ஒரு எதுவும் செய்யக்கூடாது. சிறப்பு, சூப்பர், அருமையான பாடல் தான் வளம் வந்து கொண்டிருக்கின்றது நம் இதய ராகம் நிகழ்ச்சியில். மனோகர் அண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஜானகி அம்மா பாடிய துள்ளலான ஒரு சில படப்பாடல்கள். தனிப்பக்கத்தில் பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கும் சொந்தங்கள், பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா உள்பட கோவை ராஜேஸ்வரி, ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி நாம் அனைவரும் பாடலை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்து கௌரிமான் இந்த படத்திலிருந்து ஆடுது சொர்க்கம், இதோ இந்த பாடல்.

Ha ha ha.

என் கண்ணில் வந்த ராஜா, என் சொன்னம் பட்டு வா வா, பொன்னல்லி கொள்ள வா வா வா.

கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள். நம் இயக்குனர் கீதநேசன் ஐயா அவர்கள் கண்ணுக்குள் தூக்கம் போச்சு பாடல் அருமை சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள். நன்றி. மேச்சேரி அறிவழகன் மங்கை அவர்கள் அரிதான பாடல் அற்புதம் என்றும் பாராட்டியுள்ளார்கள். தேன்மொழி அவர்கள் ஜானகி அம்மாவை கண்முன் கொண்டு வந்து மனதை வருடும் கீதங்கள் மகிழ்ச்சி என்றும் பாராட்டியுள்ளார்கள். ஒலித்த பாடலுக்கு அடுத்த பாடலுக்கு செல்வதற்கு முன்பாக இன்று இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஜானகி அம்மா பாடிய ஒன்று என்று இல்லை பல பாடல்கள், அதில் ஒரு சில பாடல்தான் நம் இதயராகம் நிகழ்ச்சியில் வளம் வந்து கொண்டிருக்கின்றது. துள்ளலான பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலுக்கு செல்வோம். பாயும் புலி இந்த படத்திலிருந்து இதோ இந்த பாடல்.

கடவுளே, நானும் என்னுடைய கைபேசியும் என் மனோகர் அண்ணா அனுப்பிய பாடலில் வசமாக மாட்டிக்கொண்டேன் என்று. இன்னும் ஒரு பாடல்தான் இருக்கின்றது, தப்பித்து கொள்வேன். அழகான அருமையான பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள், இயக்குனர் கீதநேசனை அவர்கள் மனதை மயக்கும் பாடல்கள், அருமை, அழகு, சூப்பர் சூப்பர் என்று பாராட்டியுள்ளார்கள். ஒழித்த பாடலுக்கு கீதநேசன் தாராசுரம் கைலாஷ் ஐயா அவர்கள் இப்படி பாடல்களை எல்லாம் கிம்லாக பாடல் என்று கூறுவார். ஆம், கிம்லா பாடல்கள் தான் ஒழித்து கொண்டிருக்கின்றது. கில்மாவா? ஐயோ, எனக்கு கண்ணே தெரியவில்லை. தாராசுரம் கைலாசம் ஐயா அவர்கள் இப்படி பாடல்களை எல்லாம் கில்மா பாடல் என்று கூறுவார். ஆம், கில்மா பாடல்கள் தான் ஒழித்து கொண்டிருக்கிறது. சூப்பர் சூப்பர் என்றும் பாராட்டியுள்ளார்கள் ஒழித்த பாடலுக்கு. அடுத்து நம் நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துவிட்டோம். பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவருடன் ஒரு சிறு உரையாடல்.

0: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், வாங்க. வணக்கம், வந்தனம்.
1: தட்டு தடுமாற ஆரம்பிச்சிருச்சு.
0: எனக்கு எனக்கா எங்க செல்போனுக்கா
1: ஒளிபரப்பு? எனக்கே அப்படிதான் வந்துச்சு, தடுமாறி.
0: கடவுளே, நல்லவா இருக்கு. இன்று வேறு இப்படி மாட்டி விட்டீர்களே, வெள்ளிக்கிழமை அதுவும் நல்லவா இருக்கு. ஆனா நீங்க தப்பித்து கொண்டீர்கள்ண்ணா. நம் இயக்குநரிடம் மாட்டிக்கொண்டிருந்தால் உங்களுக்கு எத்தனை கிரீடம் வந்திருக்குமோ. சொல்லுங்க, பேசுங்க.
1: அதாவது சாப்பாடுன்னா அது சுவை இருக்கணும்ல, எல்லாமே இருக்கணும்ல, அது சுவை இருக்கணும். அதனால நம்ம வந்து நல்ல பாட்டும் கேட்கணும், அந்த பாட்டும் கேட்கணும், தத்துவ பாட்டும் கேட்கணும், காதல் பாட்டும் கேட்கணும், எல்லா பாட்டும் கேட்கணும் இல்லையா? அது மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு அப்படி.
0: இது கெட்ட பாட்டு என்று சொல்லவில்லை அண்ணா. ஒவ்வொரு வரிகளும் அந்த அளவுக்கு ஒரு துள்ளலான ஒரு கவர்ச்சியான பாடல் வரிகள் தான், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
1: ஜானகி அம்மாவே இப்படிதான் அதிகமா பாடி இருக்காங்க. அதனால அவங்க கேக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சில பேருக்கு பிடிக்காது, சில பேருக்கு பிடிக்கும். அது பிடிச்சிருந்தா கூட மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு ரசிப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல, எல்லா பாட்டையும் பிடிச்சிங்கன்னு ஒரே ஒரு பாட்டை மட்டும் போட்டுட்டு வாங்க. உங்களுக்கு ஒரு பாராட்டுக்கள். நீங்க எல்லாம் அழகா பாட்டாலும் பிடிச்சிங்க. அதே மாதிரி பதிவு போட்ட நேயர்களும் அருமையா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா போட்டிருந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் பாராட்டுக்கள். கேட்ட நேயர்களுக்கும் கேட்காத நேயர்களுக்கும்
0: நன்றி, நன்றி, நன்றி. என்ன, நம் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்துவிட்டோம். என்ன நேயர்களே, பாடல்களை தொகுத்து அனுப்பிய மனோகர் அண்ணா அவர்கள் நம் நிகழ்ச்சி

0: இதயம் போகுதே பனி காற்றி
1: நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் அழகாக ஒலித்து சென்றது. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட சொந்தங்கள் தேன்மொழி அவர்கள் பாடலை கேட்டு தாங்க முடியாமல் ரொம்ப நாள் கழித்து கைலாசம் ஐயா வந்துவிட்டார் இப்போதுதான் தெரிகிறது. கிம்லா பாடலாம், நான் எப்படி பதிவு போடுவது என்று தெரியாமல் முழித்து கொண்டிருந்தேன். அவர் வரவில்லை நம் நிகழ்ச்சிக்கு. அவர் இது போன்ற ஒரு பதிவு போடுவார் என்று நம் இயக்குனர் அவர்கள் ஞாபகப்படுத்தி பதிவு போட்டு உள்ளார்கள். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நன்றி. அடுத்து தேன்மொழி அவர்கள் நிகழ்ச்சிக்கு பாய் பாய் வணக்கம் என்று தெரிவித்து உள்ளார். நன்றி. பாடலை கேட்டு ரசித்து பதிவிட்ட நேயர் சொந்தங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களின் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இதுவரை நம் சபரி வானொலியில் இதயராகம் நிகழ்ச்சியில் கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரண்ணா அவர்களுடைய தொகுப்பில் ஜானகம்மா பாடிய துள்ளலான ஒரு சில படப்பாடல்கள் வளம் வந்தது. பாடல்களை கேட்டு ரசித்து பதிவிட்ட அத்துணை நேயர் நெஞ்சங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள். அடுத்து இயக்குனர் அவர்களுக்கும் உடன் பணிபுரியும் அறிவிப்பாளர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் ராமாபுரம் அனுசுயா. மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.